கண்டிட்டினே பவுஸ் நீங்கள் குதக்கத்தின் அனந்தோராமே அணுவும் நினைலதாகும் அது பிடிக்காமே கனியில் சரியாது பொருதான முமைகளும் படை கலியத்தன் பவுளின கலர்